சந்தகானந்தகமாத்தாய் சந்தகானந்தகண்டகண்ணபாய் சந்தகானந்தகமாத்தியாரா சந்தகானந்தக பரமேஸ்வரமாரா சந்தகானந்தகராய்தீன சந்தகானந்தோக்கியாரதீன சந்தகானந்தோக்க சர்வரோக சந்தகானந்தோக்க சதாபிஜோக